சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு பாருங்கள் சிறுகுது வானம் வெடிய வெடிய வெடிய வெடிய வெடிய ஏக்கங்கள் தாக்குது.

0: சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: புதியொரு தினம் அதினொரு ஸ்வரம்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில்.

0: சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: மேட்டினி கிளாசிக்ஸ்
3: மேட்டினி கிளாசிக்ஸ்

0: ஜோய் ஆலுகாஸ் 917 ஈவினிங்ஸ் பிரசன்டட் பை
1: ஜோய் ஆலுகாஸில் வெறும் 10% அட்வான்ஸ் நல்கி ஏറ്റവും குறைஞ்ச ஸ்வர்ண நிறத்தில் നിങ്ങളുടെ ஜுவல்லரி முன்கூட்டி புக் ചെയ്യൂ. ஆஃபர் நவம்பர் 7 வரை மட்டும்.
2: பவர்ட் பை
3: கத்தரின் அரபிக் மந்தியோட பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஜம்ஜம் மந்தி. மந்தி, மத்பி, மத்ஃபூட், மத்குட் தொடங்கி ஆத்தென்டிக் அரபிக் குசின்ட ருசி அறியாம். கால் 4000 1707.
4: அண்ட்
5: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.

0: Joy Wali Diwali by Joy Alucas is back. எல்லா ஃபெஸ்டிவ் சீசன் போல ஈ பிராவசும் ஏற்றும் மிகச்ச தீபாவளி ஆஃபர்ஸ் ஜோய் ஆலுகாஸில் தானே. டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கும் போல் ஃப்ரீ 24 கேரட் கோல்ட் பார்ஸ் அண்ட் கேஷ் வவுச்சர்ஸ் நேரம். வெறும் ஜீரோ மேக்கிங் சார்ஜஸில் 8 கிராம் 22 கேரட் கோல்ட் காயின்ஸ் சொந்தமாக்காம். கிடலின் ஆஃபர்ஸும் ஸ்டார்னிங் கலெக்ஷன்ஸும் நீங்களே காத்திருக்கிறது ஜோய் ஆலுகாஸில். ஆஃபர்ஸ் வேலிட் ஆன் டு 8th நவம்பர் 2026. TNC apply. ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: கேட்டால் நீங்கள் உரப்பாயும் அற்புதப்படும். ஷாப்பிங் செய்தால் ஆ சந்தோஷம் இரட்டியாகும்.
2: அக்டோபர் 15 முதல் 18 வரை நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் அல்கராஃபில் 4 திவசம் மேஜிக்கல் ஃபிகர்ஸ் ஆஃபர்ஸ். விலைகளில் மேஜிக், ஷாப்பிங்கில் தமாக்கா.
1: 9:17 evening.

0: The Joy Wali Diwali by Joy Alukas is back. எல்லா ஃபெஸ்டிவ் சீசன் போல இப்ராவசும் ஏற்றும் மிகச்ச தீபாவளி ஆஃபர்ஸ் ஜோய் ஆலுகாஸில் தானே. டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கும்போ ஃப்ரீ 24-carat கோல்ட் பார்ஸ் அண்ட் கேஷ் வவுச்சர்ஸ் நேரம். வெறும் ஜீரோ மேக்கிங் சார்ஜஸில் 8 கிராம் 22-carat கோல்ட் காயின்ஸ் சொந்தமாக்காம். கீடலன் ஆஃபர்ஸும் ஸ்டார்னிங் கலெக்ஷன்ஸும் நீங்களே காத்திருக்கிறது ஜோய் ஆலுகாஸில். ஆஃபர்ஸ் வேலிட் அன்டில் 8th November 2026. TNC apply. ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஹாய், நான் கோபி சுந்தர்.
2: You are listening to Radio
1: 91.7 Radio